0: சொல்லும், யோனி பிளாக்கிங் யூரெத்ரா பொமேனியோனி கோல் பச்சோமு கனேசா டோங் பிஷ்வாலகி ஆர் யத்மனு யூரெத்ரா தி பிளாக் கோயிலுவா கச்சியச்சா
1: ก็ได้ไปเราไอ้คนมาอินเตอร์ตัวเล่นตัวมาดิพงอากาศทุกอย่างพวกนี้จะเกิดดรอปปิ้งสุดท้ายนั่นคือก็ได้ไปหาเอเดนิเทียมันโมเบลไปหาโมยาคงเดินได้นอกโปรเซสเมื่อวันนี้เบลเกรงนี่ก็ได้ไปเนี่ยโอเบลมา